அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 MHz 98.4 MHz 96.96 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8

உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் இறைச்சானால் உங்களை வழக்கங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 தன்மங்கள் வரும்,

0: இன்றைய காலை சிந்தனை நிரந்தரம், கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர். எல்லாம் ஓர் நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள்.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam.

அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு ஆடிக்கர்த்திகை திருநாள். எனவே இந்த ஆடிக்கர்த்திகை திருநாளை முன்னிட்டு நம் நாட்டில் சில திருக்கோள்களில் ஆடிக்கர்த்திகை காவடி திருவிழா சீரும் சிறப்புமாய் நடைபெறும். எனவே இதை நிறுத்தி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

முருகப்பெருமானின் அருளை பெறும் புனிதமான ஆடி கார்த்திகை காவடி விரதத்தின் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த விரதம் நமக்கு உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் வாழ்வில் வெற்றியை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. காவடி என்பது வெறும் சுமை அல்ல, அது நம் அகந்ததை இறக்கி பக்தியையும் பணிவையும் உயர்த்தும் ஆன்மீக பயணம். பக்தியுடன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் முருகப்பெருமானின் அருளை நமக்கு நெருக்கமாக்கும்.

ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து மனதை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களுடன் இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி தைரியம் மறைவு ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருகும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். காவடி என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது நம் நன்றியுணர்வின் வெளிப்பாடு. இறைவா நீ அருளிய வாழ்வுக்கு நன்றி என்று மனமாற சமர்ப்பிக்கும் பக்தியின் சின்னமாகும். காவடி எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பக்தி, பொறுமை, ஒடுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கின்றன.

ஆமாம்மா, அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதன்றைக்கு ஆடி கர்த்திகை திருநாள். எனவே இந்த ஆடி கர்த்திகை திருநாளை முடித்து உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். மேலும் நமது நாட்டில் சில திருக்கோள்களில் ஆடி கர்த்திகை காவடி திருவிழா சீரும் சிறப்புமாய் நடைபெறும். விரதம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற குணங்களை விட்டு அன்பும் கருணையும் நிறைந்த மனதுடன் வாழ முயற்சிக்க வேண்டும். அதுவே உண்மையான விரதத்தின் பலனாகும்.

முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பது உடலே மட்டுமல்ல மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் ஒரு புனித வழிபாடாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடி கார்த்திகை, தைப்பூசம், சஷ்டி, வைகாசி, விசாகம் போன்று அந்நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாக நம்பப்படுகிறது.

முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் வாகனம் என்பது அனைவருக்கும் தெரியும். பறவைகளின் மிக அழகானதும் சாதுவானது மயில். பத்மாசூரனின் உடலை இறந்தாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாடி சேவல் கொடியாக மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். அழகான சாதுவான மயிலை வாகனமாக வைத்துக் கொண்டார். அதன் தத்துவம் ஆன்மீக அருளையும் தெளிவை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது.

அசுரனான பத்மாசுரனின் உடலைத்தான் மயிலாக மாற்றினார். அசுர குணத்தோடு இருந்தாலும் முருகப்பெருமானிடம் வந்ததும் சாந்தமானதைப் போல முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவரை சரணடையும் போது மன அமைதியும் சாதமாகவும் மாறி வாழ்க்கையின் நிம்மதியை தரும். அது மட்டுமல்லாமல் மழை வருவதை முன்கூட்டியே தன் அழகி அழகிய தொகையை வறுத்து நடனமாடி உயர்த்து வதுகிறது. மழை என்பது அனைவருக்கும் பொதுவாகவும் செழிப்பை தரக்கூடிய ஒன்று. மேலும் அதன் இறகானது தீக்காயத்திற்கு மருந்திட பயன்படுகிறது.

0: Many more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி. அடுத்த படனே நாம் லக்னோத்தின் ஊரை சேர்ந்த உதய முத்துசாமி தனது பிறந்தாவட்டின மாண்புடன் முடங்கினோம். மேலும் அப்பா, மேலும் அம்மா அஞ்சனி, ஜெயம்மா, அம்மாய் மீனகா, தத்தா விஜயன், மேலும் சின்னம்மா ஜெசிலா, சித்தப்பா ஜோசன், மேலும் அப்பாய் லட்சுமி, மேலும் திசரோஜா, மேலும் அப்பாய் பார்வதி, அத்தி அஞ்சலி, மேலும் நிவேத், நிவானன், கிரியன், நிவாணி ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படலில் நாம் அமைச்சூரை சேர்ந்த மகா கரம்பன், ஹரி, லலிதா, மணிதா, மேலும் தரன், அன்சினி, சயனா, ஆதவன், ஜோதியன், கியான், சயனா, கரம்பன், கொடுவித்தார் ஆகியோருக்கும் அவருடன் நாம் வழங்குகின்றோம். மேலும் இன்றைக்கு சஞ்சயோதகமாரை சேர்ந்த திருமதி கவிதா முக்கிய அவரது பிறந்தாவிழாவை கொண்டாடுகிறார். மேலும் சிவானி, திலான் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த உடனே நாம் சத்யம் சாயலுக்கு தனது பிறந்தாட்டின மாண்புடன் வழங்குகின்றோம். தேவேஷ், பரி, பிரியா ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.